போதல் யாழ் புரிதை நடுஜாமம் வருஷமுள்ள போதல் எல்லோருக்கும் ஏதோ ஜோய் பெகர் பபு நோக்கம் சட்டி பதந்தி போவத்தான் என்ற

ஒரு பொண்ணு சேர்த்தி அந்த சேலம் கூட கொள்ளுங்க. முதல் குச்சி யாரு முதல் பாப்பா போய் முதல் பாப்பா தாரி முதல் குச்சி ஊதாக்குறாங்க